பாசுகிறதா காசு நல்லோ இதுல இந்த காலத்துல பாத்து எனக்கு புரிஞ்சுல தான் சொல்லுங்க.